ஸ்ரீ புத்வாச திதாஸ்பன்சிய தேவக்கு ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி மங்கல்லே சமரீம சதா மேமன விட சகல லோகவாசி பௌத்த பதிமுத்தும் இதா உணர்ந்துவின் கட்டித்து கருமின் திபினம் இக்காத்தக்க லோகே யுத்தியாக் அனித்தத்தின் ஸ்ரீ சதாம் ஜீவித்தே சதா எதிரேட்டகினேன ஆமிசசா பிரதிபத்தி பூஜா தொழின் ஸ்ரீ கௌதம சம்புத்த அஜானன் மகான்சேகி இப்பதீம புதுவீம பிரிவெம்பாமேன காரணா தித்ரே முல் கருகின சிது கிரணும் விசக் சத்திய ஆரம்பினோ மெய் மச திஸ்வினிதை ஈ சதா மெல்பன் வாசி ஜனதாவ தமன்ட ஆசன்னே தீன விஹாரஸ்தானே கீல்ல இ விஹாரஸ்தானே சமக இக்கத்து வேலா மே உச்சவே சமரீமட கட்டிது கண்ணு இதின் சுபுருது பரிதி சாம வரசேகம த்ரிடிபிள் செட் குவன்விதிலி சிங்களான்சே கினேன மெல்பன் மேர விஹாரஸ்தானவல விசக் உச்சவே வினுவின் சிது கிரணும் ஆமிசஹா பிரதிபத்தி

0: ஸ்தானாதிபதி கருத்தர பூஜ்ய அகர்விட்ட சங்கானந்த சுவாமி நாசி சம்பந்தேனும் அவசரை சுவாமி நாச
1: சுகோ புத்தானம் உப்பாது தாகத சம்மா சமுதிரஜானன் வான்சேகே முவின்ம பிரகாச உனா புதுகெனுகுகே பகலவீம லோகயத சாந்தியக்ய கியா ஏ ததாகத சம்மா சமுதிரஜானன் வான்சேகே உதும் தெமகுல அனுஸ்மரணே கரண மாசய விசாக் மாசய மே அவருத்தே விசாக் புரபசலுஸ்வாக் ஒய திகாக் எதி திபெனவா மெய் மாசே பலவெனி சிக்குராதா தவசாத் இவாகேம மெய் மாசே திஸ்வெனிதா செனசுராதா தவசாத் மே தின தேக்கம விசாக் ஒய ஹட்டியதாய் செலக்கெண்ணி மெய் மாசே திஸ்வெனிதா உதே சீரபாயா சம்புத்த பூஜாவன் ரெண்டும் பாவனா மத்தியஸ்தானி பவத்வல பலாபுருத்வெண்ணி சீல பாவனா வெட்டத்தான் பிரதிபத்தி பூஜாமே பிங்கம் சித்தரான் இங்கே சீலு பிங்கம் வளர்த்து கமினிலா சம்பந்த விழா பின் சித்த கரகான் கீழ மெல்பர்ன் புருவரேகி பேஜன சமூகையா வித்த பௌத்த பின்னு துன்வித்த மட்டக்கரணும் மே கட்டயுத்து ඔබට ඉදිරිපත් කිරීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳ උපේ තිරිබලිසෙත් ගුවන්විදුලි සේවයට කටයුතු කරන කාර්ය මණ්ඩලයේ සියලු දෙනාටත් අපේ පුණ්‍යානුමෝදනය හිමි කරනවා ලෝකවාසී සියලු දෙනාගේම ජීවිතවලට සිරි බුදු උපතේ ආශිර්වාදයෙන් ශාන්තිය උදා වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමු. එදුවන් සරණයි.